கோச்சர் பிராப் நிர்வாணி நிராக ஆற நிறுவர் சுகதாயி தாக்கி கீமது கிணன பாயி அனுக்கு பகத்து பந்தல் நிது கரக சரண கமல ஹிருதய சிமிரே சத்பிரஹாரி சத்குரியா பிரேனானு ஜெய பிரசாதே ச பிரபு ஜப்பனே ஏஹோ ஹர ராச பாவே ஜனகோய் அமிர்த பீவே அமிர்த சுகோய்

கூடு கம்பாவ கூடு சங்கர கூடு கரை ஆஹாரு பேகமாயா தான சஞ்சம் வரஹே அந்த ஹோய சபசாரு கர்ம தரம சோய சஞ்சம் கரே அந்தர் லோப விகாரு.